ரேகோ உதாகுக்கு நான் சலாம் தேனா கூக்குறேன் தாக்கோர் ஏஜ்வோக்கோ சோனா ஹாத்துனா அமதாப்பே பரிஸ் காதா ஹாஸ்கே ஜிஷோ ஃபேரான் கிரியாக்கோ ஜிஷுவுக்கோ சிலமா ஹியா ஹாயி நிஜிக்கே ஜிஹானே ஹாபாதே லேஸ் ஹா கோக்கேன் பெக்கேன் Şu anda ikinci vazarda tanıdırıstı ya Suriye ve Türkiye. Kosar neden akamayı da aniyle deri Suriye pek ani daha kora uşin kosasın. Tanıdırıstı ya bimine o şandı jigiran giyatı ezler kopiş hızına hizmetin kota ibeti. Ne hazin ko derman kırna ko ne haşiyan o bence sarıya kutu aniyen ko ne hajin ne çardı bine. O biçin şamayı ko evkayak jireje yakamerini. Umar tırsiyatan durusu seviyeye zeyde bir kere.